0: முழு நாட்டிற்கும் சிறந்த நாளாகட்டும். இது பிரவுன்ஸ் நிறுவனத்தின் விவசாய பிரிவின் வாழ்த்தாகும். 150 வருடங்கள் பழமையான நம்பிக்கை பிரவுன்ஸ்.
1: உலகெங்கும் உங்களோடு நானும் சக்தி எஃப்எம் www.sakthifm.com.

அன்பியமானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பதே கிருபினி வானொலி ஊடாக. எந்த நெஞ்சமெல்லாம் நன்றி சொல்லிடுதே உள்ளத்தின் ஆழத்திலே. அன்பியமானவர்களே, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலும் நாங்கள் தேவனை நோக்கி பார்த்து அவரை துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் தாயின் கர்ப்பத்திலே உருவாக முன்பதாகவே எங்களுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் தோன்றும் என்பதற்காகவே எங்களை பேர் சொல்லி அழைத்து விட்டார். பிரியமானவர்களே, எங்களுடைய உருவம் இன்னதென்று அறிந்த கர்த்தர், எங்களை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் இம்மட்டும் காலமாக எங்களோடு கூட நடந்து கொண்டு வருகிறார். ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை எங்களுடைய வாழ்வில் செய்திருக்கிறார். அதற்கு நாங்கள் எவ்வளவோ நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்துக்கு நாங்கள் பார்க்கும்போது பிரியமானவர்களே, எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனாலும் அவங்களிடம் இருந்து எங்களை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால், தேவன் எங்களை குறித்து எவ்வளோ பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, தேவன் எங்கள் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அநாதி சிநேகத்தினால் தான் அவருடைய இரத்தத்தை கொடுத்து எங்களை விடுவிக்கு வாங்கியிருக்கிறார் பிரியமானவர்களே. அதுக்காக நாங்கள் தேவனுக்கு அனுதினமும் நன்றி சொல்ல வேண்டும். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தினாலும் அது போதாது. ஆகவே நாங்கள் அனுதினமும் நாங்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரை உள்ளத்தின் அழுத்திலிருந்து நேசித்து உண்மையாக அவரை நோக்கி பார்த்து அவரை துதிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அந்த துதிகளிலே தான் தேவன் பிரியப்படுகிற கர்த்தராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்படி நாங்கள் இருக்கும்போது தான், உண்மையாக நாங்கள் தேவனுக்களாக வாழும்போது தான், நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்தி இனியவர்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மாற்றுவார். அப்பிரியமானவர்களே, அந்த இனிமையான பாடலை தொடர்ந்து நம் மளிகை பாடல்கள் உங்களுக்காகவே உங்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்தும் எங்கள் கிருபை நீர்வானொலியினோட அறிந்திருங்கள்.

0: பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள்.
1: ஐஎம்எஃப்பின் ஐந்தாம் ஆறாம் தவணை கொடுப்பனவுகள் அடுத்த மாதத்தின் முதல் வாரத்திற்குள் நாட்டுக்கு. இன்று முதல் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களுக்கு தடை. மேலும் 6 மின்கல ஆற்றல் சேமிப்பு கட்டமைப்புகள் கொழும்பு துறைமுகத்திற்கு. புகையிலை பயன்பாட்டினால் நாட்டில் வருடாந்தம் 22,000 அதிகமானோர் உயிரிழப்பதாக தகவல். சிரசா நமாமி சிரச விசாக் வலயம் இன்று 2வது நாளாகவும் முன்னெடுப்பு.
0: பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள்.

0: 7 고래. மகள் சொல்றா. சரி என்னன்னு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு அப்பா கேக்குறாரு. மகள் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்னுடைய ஆபீஸ்ல கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இப்போதான் கல்யாணம் ஆச்சு. அவளுக்கு குழந்தை பிறந்தும் ஒரு வருஷம் ஆச்சு. அவகிட்ட நல்ல ஃப்ரெண்டா உரிமையோட நான் பழகுவேன். அவ குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேய ரொம்ப விமர்சையா கொண்டாடணும்னு அவ ஆசைப்பட்டா. அதுக்காக ஆபீஸ்ல இருக்கிற சில ஸ்டாஃப்ஸ் கிட்ட பண உதவி கேட்டிருந்தா, ஆனா எல்லாருமே காசு கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க. அத கேள்விப்பட்ட நான் அவகிட்ட கேட்காம நானே முன் வந்து அவளுக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சேன். அதை வாங்கிட்டு எனக்கு திரும்ப திரும்ப அவ நன்றி சொல்லிட்டே இருந்தா. அதுக்கப்புறமா குழந்தையோட பர்த்டே நெருங்க நெருங்க அவளுடைய நடவடிக்கையில ஒரு சில மாற்றங்களை நான் பார்த்தேன்பா. என்கிட்ட பேசுறதே அவ குறைச்சுக்கிட்டா. பர்த்டேக்கு என்னையும் கூப்பிட்டாலே தவிர மனசார அவ கூப்பிடல. ஆனா அவளுக்கு காசு கொடுத்து உதவாத மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாரையுமே மறுபடியும் ரொம்ப பாசமா கூப்பிட்டா. என்ன அவ வேணும்னே ஒதுக்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா நான் வேணும்னே அவகிட்ட போய் குழந்தையோட பர்த்டேக்கு என்னால வர முடியாது, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கு அவ உடனே சரிங்க மேடம், உங்க இஷ்டம்னு சொல்லிட்டாப்பா. அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி என்ன வற்புறுத்த கூட இல்ல. அவ அப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்த்தேன். பர்த்டே முடிஞ்சிருச்சா, நீ போகலையான்னு அப்பா கேட்டாரு. நேத்து தான்பா ஃபங்க்ஷன், ஆனா நான் போகல. குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக இந்த பொம்மையெல்லாம் நான் வாங்கி வச்சேன். அவ என்ன கூப்பிடாத அலட்சியம், ஒரு குழந்தைக்கு பொம்மை வாங்கி வச்சுட்டு கொடுக்க முடியாத குற்ற உணர்ச்சி என்ன அப்படியே துன்புறுத்திட்டே இருக்குப்பா. என்னால தூங்கவே முடியலன்னு மகள் சொல்றா. அப்பா உடனே கேட்டாரு, நீ அவளுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமா பொது வெளியில எல்லாரும் முன்னாடியும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உரிமையோட அவளை கிண்டல் பண்ணியா அப்படின்னு அப்பா கேக்குறாரு. ஞாபகம் இல்லையப்பான்னு சொல்றாங்க. நீ யோசிச்சு பாரு, கண்டிப்பா அப்படி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி மகளுக்காக தண்ணி எடுத்துட்டு வர போனாரு. அந்த கேப்ல இவ யோசிக்கிறா. அப்பா வந்ததும் மகள் ரொம்ப ஆர்வத்தோட சொன்னா, ஆமாப்பா, நான் பண உதவி செஞ்சு ஒரு வாரத்துல அவ ஒரு மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு வந்திருந்தா. அது அவளுக்கு அவருடைய கணவர் அன்பா எடுத்து கொடுத்ததான். அத நான் பார்த்த உடனே, என்னப்பா ஒரே மஞ்ச மஞ்சையா இருக்கு, இதெல்லாம் கட்டினா கூலிங் கிளாஸ் போட்டுதான் பாக்கணும் போல இருக்கு, கண்ணு கூசுது
1: அப்படின்னு ஆண்டி, உனக்கு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு அந்த பொம்மைய பக்கத்துல வச்சா. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை பார்த்து மகள் சொன்னா, நேத்து எங்க குடும்ப வாட்ஸ்அப் குரூப்ல என் சொந்தக்கார பையன் ஒருத்தன், நான் 10ஆம் ஆண்டுல குறைவான மார்க்ஸ் எடுத்ததெல்லாம் சொல்லி காட்டி கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். அத அவன் ஜாலியா செஞ்சாலுமே பொது வெளியில என்ன கிண்டல் பண்ணது என்னால தாங்கிக்கவே முடியல. அப்போதான் நான் உன்னை நினைச்சு பார்த்தேன். நீ மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு வந்திருந்தப்போ நான் உன்னை கிண்டல் பண்ணினது உனக்கு மனசுக்கு வலிச்சிருக்கும், அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் அப்படின்னு மகள் அந்த பெண் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. உடனே அந்த பெண் கண்ணீர் மல்க அந்த மகளோட கைய புடிச்சு அழுதாங்க. எவ்வளவு அழகான கதை இல்ல? இதுதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நாளுமே நடக்குது. ஒரு மனுஷனுக்கு நீங்க கோடி ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணா கூட அவங்களுடைய தன்மானத்துல நீங்க கை வச்சிட்டீங்கன்னா அவங்க எப்பவுமே உங்களை எதிர்க்க தான் செய்வாங்க. ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு 1000 கிண்டல்கள் யாருக்குமே பண்ணாதீங்க. ஹெல்ப் முக்கியமா தன்மானம் முக்கியமான்னு கேக்கும் போது எல்லாருக்குமே தன்மானம் தான் முக்கியம்.
2: உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உன்கிட்ட சொல்லும் போது உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா?